0: லகாண்ட ரேடியோ ITN அடசிய வசக் புரா ஜாதியக் விஷ்வாசேதே போல் லொதரை லொவே கிருல மாஜன சம்பத தன் சதியத்தின ஹதேம மாஜன சம்பத ரடடம சம்பத
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: ஓனம
3: சந்தி வேதனாவகட பிரபலம வித்யானுக்குல விசந்தும ஓதுஷீல் ஆக்டிவ் பிளஸ்